காசிவலட்டு கண்ணே காசிவலட்டு தின்னே மனுஷகம் மினிசு நீ காசிவாசி அதி அயலங்க பூமி கை கண்ணட்டனே மனுஷகம் மினிசு நீ காசிவலட்டு கண்ணே காசிவலட்டு தின்னே மனுஷகம் மினிசு நீ காசிவாசி அத்தியாயங்கு பூமி கை கண்ணட்டனே மனுஷகம்.

கண்ணன்பே காசி வலட்ட தின்னன்பே மனுஷ கமனம் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பொம்மஹிங்காய் கண்ணட்டன மனுஷ கமனம்.